0: பொப்பலா
1: சை பால்
0: மாடு போல தாமரா
1: சை பால்
0: வரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரலுகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சை பால்
3: இந்தட்டு ఈనాటి జానపద సంగీతం కార్యక్రమం.